0: குன்னி மஜமன் அத்தல பிள்ளை, குன்னி மஜமன் அத்தல பிள்ளை,
1: குன்னி மஜமன் அத்தல பிள்ளை, குன்னி மஜமன் அத்தல பிள்ளை.
2: आजच्या कार्यक्रमात आपण ऐकणार आहोत भातावरील कीड रोगाचं एकात्मिक व्यवस्थापन, याविषयी डॉक्टर गीता